0: ஆகிது கும்ப காட்டுது மல்லிது கும்ப காகிது கும்ப காட்டுது மல்லிது கும்ப காகிது கும்ப காட்டுது மல்லிது.
1: WZBC Newton would like to invite listeners to consider becoming a blood donor or volunteer through the American Red Cross Blood Services. There is a continuous need for blood in the United States. To learn more or to find a blood donation site near you, go to redcrossblood.org or call 1-800-RED-CROSS today.
2: Heart to heart.